0: கிடர் பனாதங்க மழபுரங்களை நாயவர்
1: Yo, 5 p.m. Friday, Jinambalang Rangama, Yolo Radio, Live Music Hour.

படுபடி எங்க இருக்கோ அம்மாப்பா அப்படியும் அறிக்கையில எனக்கும் குன்மக்வாக் அறிக்கைண்ணா அறிக்கையில் கல்லாக பின்னோக்கோ ஒரு அவக்ஜாய் கடை வக்ஜாய் கேட்கணும் கடாலுஞ்சு பிறகு குன்வாரி வாரி கடாலுஞ்சு கடாலுஞ்சு குன்வாரி வாரி பழனும்